0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ
2: ஓடோ டோ நமனியோ டே காரமோக் லோனா சோலி கோடி பலேஜி ஜானி பெல்லு.

0: ஆர் மேப்பாச்சு
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ பியும் ஜுங்கிரே வேர்க்வாரோ பியும்

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்கிரே வேர் குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ ஓ நோய்

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ
2: டம் டம் நுவாசே டம் மாஃபி நுவாசே டாக்டர் ஏசி சிங்சே
3: டம் மாஃபி நுவாசே.